0: ஆதிவாசி அக்கடாமினும் ஒருமா பாய் பகின் ஐயோ பாபா பகாரின் என் நெல்லி கிரேசிக்க
1: சுமன் லக்கடா
0: தர்த்தி ஓர் லக்கி அரா முஞ்சரா எமாகே லக்கி க நீம் ஒருமர் தவலி ரத்தர் ஹொத்தங் அன்னேம் ஏம் இகழோ ஹும் தவலி ரத்தம் நீம் க அக்கை நலக் நானா லக்த இந்தர்கே க ரோஜ் பிசே சேப் புண்ய லகி ஒய்னா ஹோத்தன கஹி உள்ளர் ஏ இன் நெலாக பிடனா ஹும் முஞ்சரா சேப் பரணன் ஜோ குல்லா அந்த கேத்தி பாத்தி ஹி பேடா பரோ காலோ இன்னதா பைத்திகே சமய பிரபந்தன் அவசியக் அரா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா பேடாகி ஒந்தா மஹபார இ உருமி நலகன் பேடா சிரே முஞ்சுனா திம் அக்கை சாடர இ
1: ஹா தை பேடா அக்கை மஹபார இ நமாகே நமன் பேடா திம் நம்மை லட்சி கூட்டி அர்ஸ்த் ஆங்கி அரா பேடா தி ஹுர்மி நல்லக் நன்னா சாஹி ஒரு பேடாகி சஹி உபயோக் நன்னா சாஹி பேடாகி சஹி உபயோக் மல்லன்னா தி நமாகி மல்தாவ் ஹஞ்சபா ஹக்ர ஆங்கி
0: தோ கத்தா பாச்சிக்கின் பேடா நம் ঠিক সে দিন ধ্যান মাল নন্দত আগে সেলাম আগে নেই ঘাটি মানে খালি বাই দাও কথা দিম বেড়া গেই আকাই চাড় রই বেড়া হুম এনেম রই এনেম ফারাক ইতে রই একাসে আম কালি আদিন ইরদত কাইনো গেচ্ছা কালি বেড়ান নাম এনেম খালি মহসুস নন্দত পাহে কা বেড়া দিম বেড়া নান নামাগে হুম কেন্দ্রিত নন্না আকাই চাড় রই কোহা আলাই আর অনুভবী আলাই বা নাই কা বেড়া গেই মহাবান বুঝরা
1: দো কথা বাজকি দে নামাগে নামাগা বেড়া গে মহাবান নামাগে হাখনা চাহি সঙ্গে খদ্দাই রেন হু শিখাবানা চাহি আর